ஜமீயம் ஓம் நமோ பகவதே விசித்திர வீர ஹனுமதே பிரமய காராதர பிரபா ஜ்வலத்து தாப வசதேஹாய அஞ்சனி கர்ப சம்பூதாய தானவ யக்ஷ ராட்சசோ பூத கிரஹ பிரேத கிரஹ பிஷா கிரஹ ஷாகினி கிரஹ டாகினி கிரஹ காகினி கிரஹ காமினி கிரஹ பிரம்ம கிரஹ பிரம்ம ராட்சச கிரஹ சோர கிரஹ பந்தனாய ஏஹி ஏஹி ஆகச்ச ஆகச்ச ஆவேஷய ஆவேஷய மம ஹிருதயம் பிரவேஷய பிரவேஷய ஸ்ஃபுர ஸ்ஃபுர ப்ரஸ்ஃபுர ப்ரஸ்ஃபுர சத்யம் கதய கதய வியாபிரமுகம் பந்தய பந்தய சர்வமுகம் பந்தய பந்தய ராஜமுகம் பந்தய பந்தய சபாமுகம் பந்தய பந்தய சத்ருமுகம் பந்தய பந்தய சர்வமுகம் பந்தய பந்தய லங்கா பிரசாத பஞ்சன சர்வஜனம் மே வசமானய வசமானய ஸ்ரீம் ரீம் க்ளீம் ஸ்ரீம் சர்வான் ஆகர்ஷய ஆகர்ஷய சத்ரூன் மாபய மாபய மாறய மாறய சூர்ணய சூர்ணய கே கே கே ஸ்ரீராமச்சந்திராஜய பிரகயா மம காரி சித்தி குரு குரு மம சத்ரூன் பஸ்மி குரு குரு ஸ்வாஹா ஓம் ராம் ரீம் ரோம் ரைம் ரோம் ரோஹ ஃபட் ஸ்ரீ விசித்திர வீர ஹனுமதே மம சர்வ சத்ரூன் பஸ்மி குரு குரு ஹன ஹர ஹோம் ஃபட் ஸ்வாஹா ஏகாதச சதவாரம் ஜபித்வா சர்வ சத்ரூன் வசமானயதி நான்யதா இதி இதி ஸ்ரீ விசித்திர வீர ஹனுமன் மாராம